ரஸ்கலாங்கே ஹுகும் ஃபுலக்கே குரபாஷ் ஃபஹே ஹமகஷ்வரம் கலேகு ஃபான் வனி திமன் ரஸ்கலாங்கே பெல்லம்கே தஷ்வே அதி கலேகு ஃபானு தெதுவே வடா கண்ணவா ஹிந்து கலேகு ஃபானுகே வெரி ரஸ்கலாங்கே ஹம்தாயகு தஸ்வீ ஹவிதாழ்வாஷே.

கீத் ரசூலா சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கரிஹும் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவா குரவாஃபாவே தஹ்தரிகூன தஹ்தரிகூன் ஃபைதா சொல்லைத்தும் சுபுஹு ஹசலத்ஹா ثم تحترقون تحترقون فإذا صليتم الظهر غسلتها ثم تحترقون تحترقون فإذا صليتم العصر غسلتها ثم تحترقون تحترقون فإذا صليتم المغرب غسلتها ثم تحترقون تحترقون فإذا صليتم العشاء غسلتها ثم تنامون فلا يكتب عليكم حتى تستيقظوا رواه الطبراني மானை அந்தாகெந்தமுவே அந்தாகெந்தமுவே மானைக்கு ஃபாஃபதகங் அராகண்ணமுவே ஃபாஃபதகங் அராகண்ணமுவே தியபாமீஹும் ஃபதிஸ் நமாது கொஃபினம ஃபாஃபத ஃபொஹிகெந்தே அந்தாகெந்தமுவே அந்தாகெந்தமுவே மானைக்கு ஃபாஃபதகங் அராகண்ணமுவே ஃபாஃபதகங் அராகண்ணமுவே எஃப் அவுத் யபாமீஹும் மெந்துரு நமாது கொஃபினம ஃபாஃபத ஃபொஹிவிகெந்தே அந்தாகெந்தமுவே அந்தாகெந்தமுவே மானேக்கி ஃபாஃபதகங் அராகண்ணமுவே ஃபாஃபதகங் அராகண்ணமுவே தென் எஃப் அவுத் யபாமீஹும் அஸ்ரு நமாது கொஃபினம ஃபாஃபத ஃபொஹிவிகெந்தே அந்தாகெந்தமுவே அந்தாகெந்தமுவே மானேக்கி ஃபாஃபதகங் அராகண்ணமுவே ஃபாஃபதகங் அராகண்ணமுவே தென் எஃப்ஹவு தியபாமீஹும் மக்ரிபு நமாது கொஃபினம ஃபாஃபத ஃபொஹவிகெந்தே அந்தாகெந்தமுவே அந்தாகெந்தமுவே மானைக்கு ஃபாஃபதகங் அராகண்ணமுவே ஃபாஃபதகங் அராகண்ணமுவே தென் எஃப்ஹவு தியபாமீஹும் இஷா நமாது கொஃபினம ஃபாஃபத ஃபொஹவிகெந்தே எஃப்ஹவு தியபாமீஹும் நிதமுவே எஃப்ஹவு தியபாமீஹும் நிதிங் ஹேலுமா ஹமய எவ்வெஸ் அமலின் நுலியுவானதே தஹ்தரிகூன் மிபஹுக மானேக்கி குஷங் அராகண்ணமுவே ஹந்தான் நெத்திகெந்தே அதி ஃபருவா குடகுரமுவே மெந்துரு நமாது கொஃபினம ஃபாஃபத ஃபொஹிகெம்வே மிதனுகா மிஷாரக் குரணி அலிஃபானுகா அந்தாகெந்தா ஃபதேங் அந்தாகெந்தா வாஹகே எய் அலிஃபானுகாவெஸ் ஹூணுகமா அந்தாகெந்தியுமுக பாரு எகுலெய்ஃபா வாத்தியே அதி மெந்துரு வகுத்து அவுமும் தோவிகெந்தே அதி அன்னனி துஆகாவெஸ் மிஃபதேங் இஷாராத்தெங் ஹிமெனே அல்லாஹும்மா அஃசில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத் ரவாஹு முஸ்லிம் ஹத்தவா பொடுகுரெவி ரஸ்கலாக்கு மியலாகி ஃபாஃபத கண்டு ஃபெனுன்னா ஃபினின்னா ஃபெனுன் தோவே சாஃபு கொத்தெவ்வாந்தே ஃபாஃபதகுகா ஹூணுகங் எகுலவே நமாதுக சபபும் எ ஹூணுகம் மடு கொத்தி சாஃபு கொத்தே நமாதுக மேவா தகுக தெரேங் எம்மெ பொடு எம்மே வாய்க்கி நமாதுக சபபும் அலா குரா ஃபாஃபத